பிறப்பதனே நீ மித்தா தண்டேக்கு போவேரே பொட்டுடு கழுவாடுது குள்ளேரே பொட்டுடு கழுவாடுது பக்கீர பூலூதி பேரே.